0: சமூகம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம், லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம், புலமன் கொட்டாரக்கரா. இனி அறிவு மாஷயங்களும் வாய்ச்சறியாம். ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
2: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூடே நாடறியட்டே. மாதிரிநாடு ஜீவகாருண்ய மாசிக வாய்க்குக, வரிக்காராவுக. கூடுதல் விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்தப்படாம்.

முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

பாலினொப்பம் நாட்டார்கொப்பம் விஷால் ஆப்டிகல்ஸ். மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா.

0: விருப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம், லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம், புலம்.

என்ன தங்கிறது இதோ என்ன தங்கிறது இதோ தங்கிறது இதோ தரகிறது என்ன தங்கிறது இதோ தரகிறது.

தங்கடத்தின் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்கிட்ட தீம் தாக்